அகாடமி இன்று 2016 பின்ன பூனேல்ரோ கௌரவா பிரசஸ்தி கொடுக்கிற ஒரு லேசரோ சந்தோஷத்த சந்தர்ப்பத்தில் நாங்க எல்லாம் இ சபாங்கடத்தோ உல்கா சேரா இப்ப ஜெண்டா மத்தோ அதிவேசனம் நடக்க போண்டு பேரி கவி கோஷ்டி பேரி கவி கோஷ்டி என்ன பௌஷா எல்லா பேரி மார்கு பாரி இஷ்ட பிரிசத்தோ செங்கமார நான் எடையடலி பெண்ணிங்கு காய்ட்டு ஒரு சுட்டுக்க செல்லுக்கு ஆசைப்படுறேன் இ கவி கோஷ்டி நடலு இது ஒரு சுட்டுக்க ஒரு அண்டே வாரத்தரஜ சண்டே அண்டே வாரத்தரஜ சண்டே அண்டும் நங்கலவுத்து நாஷ்டத்துக்கு பிண்டே அண்டு வாரத்து ரஜ சண்டே அண்டும் நாஷ்டத்துக்கு நகலவுத்து பிண்டே பிண்டை கண்டுட்டு பெச்சைத்து நண்ட மண்டே பிண்டை கண்டுட்டு பெச்சைத்து நண்ட மண்டே ஜோர்லு பர்ச்ச நானு தொண்டே ஜோர்லு பர்ச்ச நானு தொண்டே கண்ணு மர்ச்சாலு பெஞ்சாயி அதுல பாய் பொத்திட்டு திண்டே இப்ப நீங்கள் எதுல கவன மண்டனாக்கு பண்டோ ஆளு ஹசனப்பா முடிபுத்துற இல்ல ஆதரத்தோடு கூட போடியம் விழிச்சுள்ள ஹசனப்பா முடிபுத்துற

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பாத்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்து பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக குரலை

0: मेरा नाम अमृत सोमेश्वर, रेडियो सारंग पेपर केंद्र संतोष पड़े
1: கண்டடே பல தூப்பே நாடெனு கிரிஞ்சிடித்தின மாணிகோ இத்தோதக ஒப்ப பாடின பத்தை தலகல கலக்க.